உங்களை கண்டது பாக்யவான்மாருக்கல்லாமல் உங்களை கண்டு கிடைக்கிறது பிரயாசம் அல்லவோ ராமா. சாதாரணையாக இந்த சரீர தர்மத்தை ஆலோசிக்கிற சமயத்தில்

முன்னே ராமகுமாரன் பிறகு லட்சுமணகுமாரன் வாம தட்சிண பாகத்தில் வந்து நின்று கொள்ளுங்கள் மக்களே. நான் இந்த பிராண பிரயாண சமயத்தில் கண்டு சந்தோஷமடைந்த உங்களுடைய மூர்த்தனையில் செய்து கொள்கிறேன் மக்களே.

சுவாமியும் ஒரு அக்னிமலையில இருந்த வைரவ மூர்த்தியாக அவதரிச்ச தன்னை பரிகசிச்ச பிரம்மதேவருடைய ஊர்ந்த சிரசானது இடதுகரத்திலுண்டான நகசகரத்தினால் சேதிக்கவும் அந்த அவசரத்தில் பிரம்மகபாலம் தல்கரத்தை பற்றி நிற்கவும் பிரம்மதேவருக்கு போன சிருஷ்டிச்சதாந்த சிரசானதை சிருஷ்டிக்க அவருக்கு முடிந்ததில்லை பரமேஸ்வர சுவாமியோ வென்றால் பிரம்மஹத்தி என்ற பாவத்தையும் ஏற்று 12 சம்வத்சரம் விஷ எடுத்து வந்தவராகிலும் பரமேஸ்வர சுவாமி மாத்திரம் இப்படி துக்கத்தை அனுபவிச்சவர் என்று சங்கிக்கலாகாது அநேகம் பேர்கள் இதே மாதிரி துக்கம்.

தரிங்கடக்க தரிங்கடக்க தரிங்கடக்க தரிங்கடக்க தரிங்கடக்க தரிங்கடக்க தரிங்கடக்க.

ஆட்டமாடுகையாய் ஜம் தஜம் தஜம் தஜம் தக்கிட்ட தக்கிட்ட தங்கடதாம் பாடும் நூமுறை வேல்க்கும் போல்வன வீதியிலே முளபாடுகையாய் தகிட தீந்திரன தகிட தீந்திர

சிரிஞ்சும் டெதஸ்கோப்பும் மட்டும் பிடிக்க தெரிஞ்ச இந்த கையாலே என்னை வீணா மீட்ட வச்சது. மருந்தும் மெடிக்கல் டீம்ஸும் மட்டும் உருவிட தெரிஞ்ச இந்த நாக்கிலே ஏழு சுரங்களையும் குடியிருக்க வச்சது. எல்லாமே என்னோட ருக்குத்தான். என்ற ருக்மணி அவளாயிருந்தோ என்ற குரு.